0: ஆக்கிலான் லீமா ஆதிரன் சோசியல் பகி செலுலுலாக்கிலான் இந்தோனேசியா.
1: Dari Jalan Imam Bonjol Sampang Madura, Pro 1, Kanal Informasi.